0: What did you say?
1: என் ஹிருதய கூட்டிலே நின் ஹிருதயம் கோர்க்குமோ, இரு உயிர்கள் சேர்க்குமோ, ஒன்றாயிடுமோ.
2: My Radio 90 FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கோட்டுகுடா.
1: வரவத்தோளப்பில் அப்துட்டி மகன் சுதுட்டி என்னவர் ஈ மகரின் சமமாய் அவளை சுவீகரிக்க

0: My Radio 90FM கேட்டறிஞர் கோட்டுகூடா
1: பல்ட்டி பக்கற டர்ல உடன பல்த்து வர்ல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன